ஐஷையே சமீட்சா வடத்கர், சுபம் வடத்கர், பொண்ணு கிஷோர் வடத்கர் கி ஆப்னே சிந்தி புஜர்க் மகாராஷ்டிர சே ஃபர்மாயிஷா மிசால் கி ஓர் கோலி நாந்தேட் மகாராஷ்டிர சே நாராயண் காயக்வாட் ஓர் தயானந்த் காயக்வாட் சாத் மே ஓங்கார் காயக்வாட் ஓர் யே ஃபர்மாயிஷ் அம்பகட் சௌகி சத்தீஸ்கர் சே மௌசூல் ஹுயி. ரிஸ்வான் கான், ஆயிஷா சபியா ஓர் அனஸ் கி இசி நகமே கோ மேஸ் சே மஹசூஸ் ஹோ ரஹே தே. சண்டிகர் சிட்டி சே பிம்லா அனேஜா ஓர் சதீஷ் அனேஜா ஓர் ஆப் ஹே பூர்ணா ஜங்ஷன்பூர் மஸ்தான்புரா சே. அனந்த பகத், அருணா பகத் ஓர் சேத்தன் பகத் ஓர் உன்கே குச்ச ஓர் சாத்தி ஓர் ஷாரன் நூர் அன்சாரி, ஃபரியாத் ஹுசேன் அன்சாரி, மோயின் அன்சாரி கி ஃபர்மாயிஷ் மௌசூலி, கவ் ஹரர்பூர் மட்கலி ஜிலா பரேலி சே ஓர் மெஹர் அருடா, மம்தா அருடா கே தி அருடா இஸ் நகமே கோ சுன் ரஹே தே, பதம்பூர் ஸ்ரீ கங்கா நகர் சே. அகலே நகமே கே லியே ஆப் தமாம் சாமீன் முத்தமன்னி ஹே. மேயர் நகர் உமர் கேட் மகாராஷ்டிர சே அபிஜித் கோஹன்கர் ராய், சரிதா கோஹன்கர், அர்ஜுன் கோஹன்கர் டுகு, ரஞ்சித் கரண் ரஞ்சித் பங்கர் இன்கா பூரா நாம ஹே, ஆசே கவ் பாஜார் சே ஆப்கி ஃபர்மாயிஷ் ஹே. அகலே நகமே கே லியே பாரத் மே ஷேகாவ் மகாராஷ்டிர சே சுனா சாத்தே ஹே. தாமிரே ஷாத் ப்ரோகிராம் கா அகலா நகமா மொஹம்மத் அனீஸ் மொஹால், மொஹம்மத் தானிஷ் மொஹால், மொஹம்மத் ரிஸ்வான் மொஹால், சந்திரேஷ் கோஹர், வந்தனா கோஹர், ஜெயபால் யாதவ் சாகர் எம்பி சே சுன்னே கே முன்தஜிர் ஹே. ஓர் நலீஸ்வர் நகர் நர்வேல் மகாராஷ்டிர சே யே நகமா சுனா சாத்தே ஹே. பி எஸ் நாவ்கர், நாராயண் இங்லே ஓர் சோபான் தாயடே ஓர் உன்கே குச்ச ஓர் சாத்தி. சித்தார்த் நகர் தரியாபுர் பாப்லி சே, கஜானந்த் யேலே, நவ்தீப் யேலே ஓர் சுஷீல் யேலே, விநாயக் பெண்டே, மங்களா பெண்டே, சுபம் கி ஃபர்மாயிஷ் ஹே ஆகோட் சே. ஓர் இசி நகமே கோ சுன்னே கே முன்தஜிர் ஹே சுப்ரத் சௌத்ரி, கோல்கத்தா சே. அகலா நகமா ஆப்கி நஜர் பி கர்தே ஹே. ஆப் ஹே போத்ராஜ் கோர்வால், கமலா ராணி ஓர் பானு பிரகாஷ், உத்தம் நகர் தில்லி சே ஹே. இசி நகமே கோ சுன்னா சாத்தே ஹே. ராதேகுமார் வித்யார்த்தி, சவிதா தேவ் வித்யார்த்தி ஓர் புல்கேவாலி ஃபல்னஜா, கோகுல் சௌக், கங்ஜலா, சஹர்சா சே. ஓர் யே ஃபர்மாயிஷ் ஆயி ஹே குமார் கலி ஸ்ரீராம்பூர் சே, அசோக் தலே, சவிதா தலே ஓர் அனிகேத் கி. இசி நகமே கோ சுன்னா சாத்தே ஹே. பாராகுட்டி ராய்கர் சே சிவகுமார் சௌஹான், சங்கராந்தி சௌஹான் ஓர் உத்கர்ஷ் சௌஹான். ஓர் ஆப் ஹே ராம்கட் கேன் சே மகேந்திர மோதி, டாகூர் சாஹிப் ஓர் பிஹாரி பாபு பி இஸ்மே ஷாமில் ஹே. சௌரப் நிஷாத், பிரகாஷ் குமார், பல்லு நிஷாத் கி ஃபர்மாயிஷ் ஹே. ஜெயல் ரோட் ராய்கர் சத்தீஸ்கர் சே ஓர் ஆப் ஹே மோட்டாலா மகாராஷ்டிர சே. விஜய சுரல்கர், ரத்னமாலா ஓர் குமகும் மல்கா, சத்யன் குமார் சன்சோலியா, ஆதர்ஷ் ஓர் சார்த்தக் சன்சோலியா கி ஃபர்மாயிஷ் ஹே. பேஜோனியா ஜாலான் யூபி சே ஓர் இசி நகமே கோ சுன்னா சாத்தே ஹே. சோட்டி பல்லியா கர்ஜத் மும்பை சே, அஹமத் பாய், இக்பால் அஹமத் ஓர் இம்ரான் அஹமத் ஓர் உன்கே அஹல் கானா, போபால் சே சம்பாலால் துபே, அனந்த் ஓர் தர்ஷித் ஓர் யே ஃபர்மாயிஷ் மேல் மௌசூல் ஹே. அப்துல் கஃபார் டாவர், அப்துல் ஹக் டாவர், ஜியாவுல் ஹக் டாவர் கா நாக்சுன் ரோட், சஞ்சய் கலோனி, கண்ட்வா சே. ஆய் சுனத்தே ப்ரோகிராம் கா அகலா நகமா. கவாலி ஹே ஜனாப் ஓர் ஃபில்ம் கா நாம் ஹே பர்சாத் கி ராத், மொஹம்மத் ரஃபி, மன்னா டே, சுதா மல்ஹோத்ரா ஓர் சாத்தியோ கி காயி ஹுயி.